சிரிஃப்தும் சிரிஃப்தும் ஃபிலம் கா நாம் ஜீ ஹாம் சிரிஃப்தும் ஃபிலம் கா நாம் ஔர் அல்கா யக்னிக் ஜீ கி ஆவாஸ் மே யஹாம் சே ஹம்னே ஸ்ரவன் கி ஹே யே சுந்தர் சா கீத் ஆப்கே லியே பேஷ் கியா ஜாதா ஹே ஆபி கா ஃபான் ஹிந்துஸ்தானி ரேடியோ கே ஜரியே சே छोड़ दो सब गम और शिकवे छोड़ दो सब गम और शिकवे हाँ बदलने पर तो मौसम भी सुहाना लगने लगता है आप क्या समझे